0: முடிச்சாரு நினைக்கந்தா முடிச்சாரு நினைக்க வந்தா
1: முடிச்சாரு
0: அது மாயா.